திருக்குற துண்டா திருக்குற துண்டா ததா திருக்குற துண்டா திருக்குற தாதா.